0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 16, புனித நெப்பமூசின் யோவான். பொகேமியா நாட்டில் நெப்பமுக் என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1345 ஆண்டு பிறந்தார் நெப்பமூசின் யோவான். குழந்தை பருவத்தில் கடுமையான நோயுற்ற இவரை இவரது பெற்றோர் இறைவனுக்கு அர்ப்பணித்து நோய் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ய நெப்பமூசின் பூரண குணமடைந்தார். தன் பெற்றோர் இறைவனிடம் வேண்டுதல் செய்தபடி தன் வாழ்வினை அருட்குருவாக அர்ப்பணித்த நெப்பமூசின் தனது செறிவான மறையுறையினால் பிராக் நகரைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை மனம் மாற்றினார். பிராக் நகர மக்களுக்கு இறைபணிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட அருட்தந்தை நெப்பமூசின் தன் மறைமாவட்ட ஆயரால் முதன்மை குருவாக

0: உயர்த்தப்பட்டார். நெப்பமூசினின் மறையுறைகளை செவிமடுத்த அந்நாட்டு அரசி மனமாற்றமடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க நெப்பமூசின் அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினார். பொகேமிய அரசன் நான்காம் வென்சிலாஸ் தன் மனைவியின் பாவ அறிக்கையினை வெளியிடும்படி நெப்பமூசினை துன்புறுத்த இதனை கடுமையாக எதிர்த்த நெப்பமூசின் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியின் பாவ அறிக்கையினை வெளியிடாத காரணத்தினால் சிறையில் துன்புறுத்தப்பட்ட அருட்தந்தை நெப்பமூசின் கிபி 1393 ஆண்டு மார்ச் மாதம் 20 நாள் நெருப்பில் தள்ளப்பட்டு பின் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தன் உயிரே போனாலும் பாவ அறிக்கையினை வெளியிடாமல் கத்தோலிக்க திருச்சபையின் ஒப்புரவு அருட்சாதன முத்திரையினை பாதுகாத்த அருட்தந்தை நெப்பமூசினை திருத்தந்தை 13 பெனடிக்ட் கிபி 1729 ஆண்டு மார்ச் 19 நாள் புனிதராக உயர்த்தி தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோரின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித நெப்பமூசின் யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இறைவன் வரமருளும்படியாக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: அன்புக்கினியவர்களே, அனிமரியாவை பற்றிய வாராந்திர தொடரின் 3 அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வாரம் அன்னை மரியா எவ்வாறு இறைவனால் முன்குறிக்கப்பட்டார் என்பதையும் அவரது ஆம் என்ற கீழ்ப்படிதல் உலகிற்கு எத்தகைய ஒளியை தந்தது என்பதையும் தியானித்தோம். இன்று அன்பின் ஊற்று என போற்றப்படும் அன்னையின் வாழ்வில் நிகழ்ந்த உன்னதமான பரிந்துரைகளையும் அவரது சொல்லற்கரிய தாயன்பு மாந்தரை எங்கனம் காக்கின்றது என்பதையும் விரிவாக காணவிருக்கின்றோம். அம்மா என்றால் அன்பு, அது தன்னலம் கருதாத தூய அன்பாகும். அன்னையர்க்கெல்லாம் அன்னையா மரியா இறைவனின் மீட்பு திட்டத்தின் மிக முக்கிய கருவியாக திகழ்ந்தவர். மானிடம் வீழ்ந்தபோது அதை தூக்கி எடுக்க தம் மகனை அனுப்ப திருவுளம் கொண்டார் இறைவன். அந்த தெய்வீக திட்டம் மரியா என்னும் பெண் வாயிலாகவே நிகழ வேண்டுமென முன்குறிக்கப்பட்டது. இவரை பற்றிய இறைவாக்கு இவரது பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்க

காலம் கனிந்தபோது மரியாவுக்கு வானதூதர் வழியாக இறை செய்தி அறிவிக்கப்பட்டது. இதோ உமது அடிமை என்று மரியா தன்னை முழுமையாக கையளிக்க அன்பே காரணமாக இருந்தது. அக்காலத்தில் மெசியா பிறப்பார் என்ற எதிர்பார்ப்பு யூத பெண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்பட்டது. கன்னியாக இருந்த நிலையில் தூய ஆவியின் வல்லமையால் கருத்தாங்க மரியா துணிச்சலுடன் சம்மதித்தார். மரியாவின் இந்த சம்மதம் அவர் மானிடர் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பின் ஆழத்தை காட்டுகின்றது. மரியா வாழ்ந்த யூத சமுதாயம் ஆணாதிக்க மிக்கதாகவும் பெண்கள் மதிக்கப்படாத சூழலையும் கொண்டிருந்தது. திருமணமாகாமல் ஒரு பெண் கருவுறுவது அக்காலத்தில் அவமானத்திற்கும் கடுமையான தண்டனைக்கும் உரிய குற்றமாகும். மரியாவும் யோசேப்பும் எத்தகைய விமர்சனங்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை வாள்கள் அவர் மனதை ஊடுருவி பாய்ந்திருந்தாலும் அவர் மீட்பு திட்டத்திற்காக புரட்சிப்பண் இசைத்தார். மானிட மீட்பில் அவருக்கு இருந்த அக்கறையே அத்தனை சவால்களையும் தாங்கும் வலிமையை அவருக்கு தந்தது. வானதூதர் மரியாவிடம் செய்தி சொன்னபோது முதிர் வயதில் கருத்தாங்கிய எலிசபெத்தை பற்றியும் கூறி சென்றார். தன்னலமற்ற மரியா தனது உடல் மற்றும் மனச்சோர்வுகளை மறந்து உறவினருக்கு உதவ விரைந்து ஓடினார். எலிசபெத்தோ அல்லது உறவினர்களோ உதவி கோரி மரியாவை அழைக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆயினும் 3 மாதங்கள் தங்கியிருந்து எலிசபெத்திற்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் மரியா அன்புடன் புரிந்தார். இது மரியாவின் ஆளுமையில் பொதிந்துள்ள அன்பு எனும் பண்பை படம் பிடித்து காட்டும் நிகழ்வாகும். மரியாவின் அன்பு செயலுக்கு மற்றொரு சிறந்த உதாரணமாக கானாவூர் திருமண நிகழ்வு அமைகின்றது. அத்திருமண வீட்டில் மரியா இருந்தார் என்று நற்செய்தி குறிப்பிடுவது அவர் நெருங்கிய உறவினர் என்பதை உணர்த்துகின்றது. விருந்தினர்களை உபசரிக்கும் பொறுப்பில் மரியா இருந்ததால் அங்கே இரசம் தீர்ந்துவிட்ட குறையை அவர் கண்டறிந்தார். மணவீட்டார் யாரிடமும் உதவி கேட்காத நிலையிலும் அவர்களின் துன்பம் கண்டு மரியாவின் தாயுள்ளம் தவித்தது. அந்த துன்பத்தை துடைக்க தனது மகனால் மட்டுமே முடியும் என்று மரியா தீர்க்கமாக நம்பினார். மகனிடம் சென்று நிலையை விவரித்த போது இயேசு காலம் இன்னும் வரவில்லையே என பதிலளித்தார். ஆயினும் தாயின் அன்பு கட்டளையை மீற முடியாமல் இயேசு தனது முதல் அருங்குறியை செய்ய முன்வந்தார். பணியாளர்களிடம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறி தயார் நிலையில் அவர்களை மரியா வைத்தார். தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றியதன் மூலம் இயேசுவின் இறை வல்லமை முதன்முறையாக அங்கே வெளிப்பட்டது. அன்னையின் பரிந்துரையால் கவலைகள் மறைந்து திருமண வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் பெருக்கெடுத்து ஓடியது. கானாவூர் புதுமை நமக்கு உழைப்பின் அவசியத்தையும் மனித ஒத்துழைப்பின் தேவையையும் ஒரு பாடமாக கற்பிக்கின்றது. ஜேசு தண்ணீரை நிரப்பச் சொன்னபோது பணியாளர்கள் செய்த ஒத்துழைப்பே அற்புதம் நிகழ காரணமாக அமைந்தது. உழைப்பின்றி ஆன்மீக ஒளி இல்லை என்றும் படிப்பு எனும் தண்ணீரின்றி அறிவு கிடையாது என்றும் கூறப்படுகின்றது. தூய ஆவி அறிவை தருவதற்கு மனித உழைப்பும் முயற்சியும் மிக இன்றியமையாதது என தூயோர் கற்பித்தனர். மரியாவின் பரிந்துரை ஆபத்துக்களிலிருந்து விடுவிக்கும் என்பதற்கு இக்கதை ஒரு சிறந்த சான்றாக விளங்குகின்றது. மரியாவின் அன்புக்கு மற்றொரு சாட்சியாக விளங்குவது அவர் கல்வாரி வரை மகனை தொடர்ந்த நிகழ்வாகும். இயேசுவின் சீடர்களே அச்சமுற்று ஓடிவிட்ட நிலையில் மரியா மட்டும் வீர பெண்மணியாக சிலுவையடியில் நின்றார். மகனின் வேதனை கதறலோடு அன்னையின் இதய துடிப்பும் கலந்து ஒரு பெரிய தியாகமானது. சிலுவையடியில் நின்ற மரியா மாந்தர் அனைவரையும் தனது மக்களாக ஏற்றுக்கொண்டது அவரின் அன்பின் உச்சமாகும். தன் மகனை இழந்த போதும் உலக மக்களை பிள்ளைகளாக ஏற்ற அன்னை மரியா அன்பின் ஊற்றாகின்றார்.
விண்ணகத்தில் இருந்து கொண்டு அன்னை மரியா இன்றும் அண்டி வரும் மாந்தரை அரவணைத்து தேற்றி வருகின்றார். தன்னை நோக்கி துயரத்தோடு கதறுவோருக்கு, மகனே மகளே, நான் இருக்கின்றேன் என்று அவர் குரல் கொடுக்கின்றார். பிள்ளை அழுக்காகவோ அல்லது ஊனமாகவோ இருந்தாலும் தாய் அவர்களை அப்படியே ஏற்று அன்பு செய்கின்றார். தன் மகனிடம் நமக்காக ஓயாது பரிந்துரைக்கும் அன்னையின் அன்பு ஊற்று என்றும் வற்றாத அமுத ஊற்றாகும். அவ்வூற்றிலிருந்து அன்பை பருகி நாமும் மற்றவர்களிடம் அன்பை பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். 2009 லண்டனிலிருந்து அமெரிக்கா சென்ற விமானத்தில் நிகழ்ந்த சம்பவம் அன்னையின் பரிந்துரைக்கு சான்றாகும். அட்லாண்டிக் கடலில் பறந்தபோது இயந்திர பழுதால் விமானம் தாறுமாறாக பறந்து பெரும் ஆபத்தை எதிர்நோக்கியது. அப்போது விமானிகளில் ஒருவரான கத்தோலிக்கர் பயணிகளிடம் அருநிறைந்த மரியே செபத்தை உருக்கமாக செபித்தார். செபம் முடிந்ததும் விமானம் பாதுகாப்பாக ஆற்றில் இறங்கி 200 பயணிகளும் எவ்வித சேதமுமின்றி உயிர் தப்பினர். ஒரே ஒரு அருள் நிறை செபம் எத்தகைய பெரிய அற்புதத்தை நிகழ்த்தும் என்பதற்கு இது ஒரு சாட்சியாகும். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியா எவ்வாறு அன்பின் ஊற்றாக திகழ்ந்து கானாவூர் திருமணத்தின் குறையை தீர்த்து கல்வாரியில் உலகிற்கு தாயாக மாறினார் என்பதை இன்று நாம் சிந்தித்தோம். அவரது பரிந்துரைக்கும் பண்பும் தன்னலமற்ற தாயன்பும் நமது வாழ்விற்கு பெரிய படிப்பினைகளாக உள்ளன. தனது மகனிடம் நமக்காக ஓயாது பரிந்துரைக்கும் அந்த அன்னையின் பாதம் பணிவோம். அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியாவின் வாழ்வில் மேலும் பல புனிதமான செய்திகளை காண்போம். அன்னையின் அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி.

0: செய்திகள்.
1: லாசரசின் நற்செய்தி நிகழ்வு மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது நித்திய வாழ்விற்கான ஒரு பயணம் என்றும், நம்பிக்கை, சேவை மற்றும் பிறரன்பு ஆகியவற்றின் மூலம் துன்பங்கள் நிறைந்த இவ்வுலகில் நம்பிக்கையின் சாட்சிகளாக திகழ கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். மே 15 வெள்ளியன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் இடம்பெற்ற கர்தினால் பவுல் எமிக் செரிக் அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலியில் ஆற்றிய மறைவுரையில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். தசாப்தங்களாக கர்தினால் செரிக் அவர்கள் திருத்தூதரக பணிகள் மற்றும் செயலக பணிகள் வழியாக திருப்பிடத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார் என்றும், அவர் தனது பொறுப்புகளை தாழ்மை, அர்ப்பணிப்பு மற்றும் விடாமுயற்சியுடன் செய்தார் என்றும் திருத்தந்தை எடுத்து காட்டினார். மேலும் ஒரு போதகராகவும் தூதரக அதிகாரியாகவும் கர்தினால் செரிக் மக்களிடையேயும் திரு அவையிடையேயும் ஒற்றுமை, அமைதி மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக அயராது உழைத்தார் என்றும், சூழலுக்கு ஏற்ப வாழும் பண்பையும் ஆன்மீக பராமரிப்பையும் உரையாடல் மற்றும் நட்புறவில் மிகுந்த ஈடுபாட்டையும் அவர் காட்டினார் என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். கர்தினால் செரிக் அவர்களின் பணிகள் அவரை புருண்டி, கரீபியன் நாடுகள், தென்கொரியா, மங்கோலியா, காண்டினோவா, அர்ஜென்டினா, இத்தாலி மற்றும் சான் மரினோ ஆகிய இடங்களுக்கு அழைத்துச் சென்றன என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், சென்ற இடமெல்லாம் அவர் உள்ளூர் திரு அவைகளுக்கும் திருத்தூதரக பீடத்திற்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தினார் என்றும் கூறினார். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது உலகியல் வெற்றிகளில் அடங்கியிருக்கவில்லை, மாறாக கிறிஸ்துவின் உயிர்ப்பிலேயே அது வேரூன்றி உள்ளது என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி மனித குலம் நம்பிக்கை மற்றும் ஒருமைப்பாட்டை மீண்டும் கண்டறிய உதவக்கூடிய நம்பிக்கையின் தூதர்களின் தேவையை இந்த மறைவுரை நினைவூட்டுகிறது என்றும் கூறினார்.
0: சட்டத்தின் ஆட்சி, குற்றத்தடுப்பு மற்றும் குற்றவியல் நீதி ஆகிய அனைத்தும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதில் திருப்பீடம் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது என்றும், மேலும் ஒரு ஒருங்கிணைந்த மனித வளர்ச்சிக்கு இந்த கூறுகள் அத்தியாவசியமானவை என்றும் திருத்தந்தி குறிப்பிட்டார். மே 15 வெள்ளியன்று போதைப் பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு எதிரான 2வது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான மாநாட்டில் பங்கேற்றவர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தனிநபர்களின் தன்னிச்சையான விருப்பம் அல்லாமல் சட்டமே மேலோங்கி இருக்கும் வரை மட்டுமே உண்மையிலேயே ஒரு நீதியான சமூகம் நிலை பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். மேலும் சட்ட அமலாக்கத்துறையினரும் ஒட்டுமொத்த சமூகமும் உலகளாவிய மனித உரிமைகளை மதிக்கும் அதே வேளையில் குற்றச் செயல்களை தடுப்பதற்கும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தினார். குற்றம் செய்தவர்கள் உட்பட ஒவ்வொரு நபரின் இயல்பான மாண்பையும் மதிக்க வேண்டும் என்றும், அதே மரியாதை மரண தண்டனை, சித்திரவாதை மற்றும் அனைத்து வகையான கொடூரமான அல்லது இழிவான தண்டனைகளையும் பயன்படுத்துவதை தவிர்க்கிறது என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டார். சமூக ஊடகங்கள் போதைப் பொருள் குறித்த தவறான தகவல்களை பரப்பும் நிலையில் அவற்றின் அழிவுகரமான விளைவுகள் பற்றிய துல்லியமான அறிவியல் அறிவை குடும்பங்களும் பள்ளிகளும் வழங்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை, இது மூளை, உடல் மற்றும் சமூக நலன் ஆகியவற்றை பாதுகாக்க அவசியம் என்றும் எடுத்துக்காட்டினார்.
1: போர்கள் மற்றும் பிரிவினைகள் நிறைந்த இக்காலத்தில் கத்தோலிக்க கோப்திக் நட்பு தினத்தை முன்னிட்டு அலெக்சாந்திரியாவின் கோப்திக் மரபு வழி திரு அவையின் திருத்தந்தையும், புனித மார்க்குவின் திருப்பிடத்தின் முதுபெரும் தந்தையுமான 2 தவாட்ரோஸ் அவர்களுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலிலும், அவருக்கு எழுதிய கடிதத்திலும் கிறிஸ்தவ ஒன்றிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் அவசியத்தை திருத்தந்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இந்த கலந்துரையாடல் மிகுந்த சுமூகமான மற்றும் சகோதரத்துவ சூழலில் நடைபெற்றது என்றும், நம்பிக்கை மற்றும் தொண்டு ஆகியவற்றின் அடிப்படையிலான உரையாடல்களுக்கு இடையே உள்ள தடைகளை கடந்து கோப்திக் கிறிஸ்தவர்கள் மற்றும் கத்தோலிக்கர்களுக்கு இடையேயான நட்பு தின கொண்டாட்டத்தை புதுப்பிக்கவும் வலுப்படுத்தவும் இருதரப்பிலும் விருப்பம் தெரிவிக்கப்பட்டது. நற்செய்தியை அறிவிப்பதிலும் குறிப்பாக பெரும் பதற்றத்திற்கு உள்ளாகியிருக்கும் மத்திய கிழக்கு பகுதியில் அமைதி மற்றும் சமரசத்தை ஊக்குவிப்பதிலும் இருதரப்புக்கும் இருக்கும் கூட்டு பொறுப்புணர்வை இந்த உரையாடல் வெளிப்படுத்தியதாக அச்செய்தி தொடர்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது.
0: ரோமைக்கு அருகிலுள்ள திருத்தந்தையர் கோடை விடுமுறை இல்லமான காஸ்தல் கந்தோபோவில் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 15 இளைஞரான இக்னாசியோ கொன்சால்வாவை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்து பேசினார். கடந்த கோடை காலத்தில் ரோமில் நடைபெற்ற இளைஞர்களுக்கான யூபிலி விழாவின் போது இந்த இளைஞர் லிம்போமா எனப்படும் புற்றுநோய் பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது முற்றிலும் குணமடைந்துள்ள இக்னாசியோ திருத்தந்தைக்கு நன்றி தெரிவித்ததுடன் அவரை ஸ்பெயினின் தலைநகர் மாட்ரிட்டிற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் டோர் வெர்காட்டாவில் இவருக்காக இறைவேண்டல் செய்யுமாறு கேட்டுக்கொண்ட திருத்தந்தை, யாரும் எதிர்பாராத விதமாக குழந்தைகள் இயேசு மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவிற்கு நேரில் சென்று இவரை பார்வையிட்டார். இக்னாசியோவின் குடும்பத்தினர் அவரது குணமடைதலையும் தங்களுக்கு கிடைத்த ஆதரவையும் ஒரு அற்புதம் என்றும், கடவுளின் அன்பின் அடையாளம் என்றும் விவரித்துள்ளனர்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: மே 16, புனித நெப்பமூசின் யோவான். பொகேமியா நாட்டில் நெப்பமுக் என்ற பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1345 பிறந்தார் நெப்பமூசின் யோவான். குழந்தை பருவத்தில் கடுமையான நோயுற்ற இவரை இவரது பெற்றோர் இறைவனுக்கு அர்ப்பணித்து நோய் நீங்கும்படியாக வேண்டுதல் செய்ய நெப்பமூசின் பூரண குணமடைந்தார். தன் பெற்றோர் இறைவனிடம் வேண்டுதல் செய்தபடி தன் வாழ்வினை அருட்குருவாக அர்ப்பணித்த நெப்பமூசின் தனது செறிவான மறையுறையினால் பிராக் நகரைச் சேர்ந்த 1000000 மக்களை மனம் மாற்றினார். பிராக் நகர மக்களுக்கு இறைபணிகள் செய்து அவர்கள் வாழ்வின் முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட அருட்தந்தை நெப்பமூசின் தன் மறைமாவட்ட ஆயரால் முதன்மை குருவாக உயர்த்தப்பட்டார். நெப்பமூசினின் மறையுறைகளை செவிமடுத்த அந்நாட்டு அரசி மனமாற்றமடைந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்க நெப்பமூசின் அவருக்கு பாவமன்னிப்பு வழங்கினார். பொகேமிய அரசன் 4 வென்சிலாஸ் தன் மனைவியின் பாவ அறிக்கையினை வெளியிடும்படி நெப்பமூசினை துன்புறுத்த இதனை கடுமையாக எதிர்த்த நெப்பமூசின் சிறையில் அடைக்கப்பட்டார். அரசியின் பாவ அறிக்கையினை வெளியிடாத காரணத்தினால் சிறையில் துன்புறுத்தப்பட்ட அருட்தந்தை நெப்பமூசின் கிபி 1393 மார்ச் 20 நெருப்பில் தள்ளப்பட்டு பின் ஆற்றில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். தன் உயிரே போனாலும் பாவ அறிக்கையினை வெளியிடாமல் கத்தோலிக்க திருச்சபையின் ஒப்புரவு அருட்சாதன முத்திரையினை பாதுகாத்த அருட்தந்தை நெப்பமூசினை திருத்தந்தை 13 பெனடிக்ட் கிபி 1729 மார்ச் 19 புனிதராக உயர்த்தி தவறாக தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவோரின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித நெப்பமூசின் யோவான் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்து அவர்களை அன்பு செய்து வாழ்வதற்கு இறைவன் வரமருளும்படியாக ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
3: அன்புக்கினியவர்களே, அனிமரியாவை பற்றிய வாராந்திர தொடரின் 3 அத்தியாயத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். சென்ற வாரம் அன்னை மரியா எவ்வாறு இறைவனால் முன்குறிக்கப்பட்டார் என்பதையும், அவரது ஆம் என்ற கீழ்ப்படிதல் உலகிற்கு எத்தகைய ஒளியை தந்தது என்பதையும் தியானித்தோம். இன்று அன்பின் ஊற்று என போற்றப்படும் அன்னையின் வாழ்வில் நிகழ்ந்த உன்னதமான பரிந்துரைகளையும், அவரது சொல்லற்கரிய தாயன்பு மாந்தரை எங்கனம் காக்கின்றது என்பதையும் விரிவாக காணவிருக்கின்றோம். அம்மா என்றால் அன்பு, அது தன்னலம் கருதாத தூய அன்பாகும். அன்னையர்க்கெல்லாம் அன்னையா மரியா இறைவனின் மீட்பு திட்டத்தின் மிக முக்கிய கருவியாக திகழ்ந்தவர். மானிடம் விழுந்தபோது அதை தூக்கி எடுக்க தம் மகனை அனுப்ப திருவுளம் கொண்டார் இறைவன். அந்த தெய்வீக திட்டம் மரியா என்னும் பெண் வாயிலாகவே நிகழ வேண்டுமென முன்குறிக்கப்பட்டது. இவரை பற்றிய இறைவாக்கு இவரது பிறப்பிற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது.

காலம் கனிந்தபோது மரியாவுக்கு வானதூதர் வழியாக இறை செய்தி அறிவிக்கப்பட்டது. இதோ உமது அடிமை என்று மரியா தன்னை முழுமையாக கையளிக்க அன்பே காரணமாக இருந்தது. அக்காலத்தில் மெசியா பிறப்பார் என்ற எதிர்பார்ப்பு யூத பெண்களிடையே மிகவும் அதிகமாக காணப்பட்டது. கன்னியாக இருந்த நிலையில் தூய ஆவியின் வல்லமையால் கருத்தாங்க மரியா துணிச்சலுடன் சம்மதித்தார். மரியாவின் இந்த சம்மதம் அவர் மானிடர் மீது கொண்டிருந்த அளவற்ற அன்பின் ஆழத்தை காட்டுகின்றது. மரியா வாழ்ந்த யூத சமுதாயம் ஆணாதிக்க மிக்கதாகவும் பெண்கள் மதிக்கப்படாத சூழலையும் கொண்டிருந்தது. திருமணமாகாமல் ஒரு பெண் கருவுறுவது அக்காலத்தில் அவமானத்திற்கும் கடுமையான தண்டனைக்கும் உரிய குற்றமாகும். மரியாவும் யோசேப்பும் எத்தகைய விமர்சனங்களையும் அவமானங்களையும் எதிர்கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை வாள்கள் அவர் மனதை ஊடுருவி பாய்ந்திருந்தாலும் அவர் மீட்பு திட்டத்திற்காக புரட்சிப்பண் இசைத்தார். மானிட மீட்பில் அவருக்கு இருந்த அக்கறையே அத்தனை சவால்களையும் தாங்கும் வலிமையை அவருக்கு தந்தது. வானதூதர் மரியாவிடம் செய்தி சொன்னபோது முதிர் வயதில் கருத்தாங்கிய எலிசபெத்தை பற்றியும் கூறி சென்றார். தன்னலமற்ற மரியா தனது உடல் மற்றும் மனச்சோர்வுகளை மறந்து உறவினருக்கு உதவ விரைந்து ஓடினார். எலிசபெத்தோ அல்லது உறவினர்களோ உதவி கோரி மரியாவை அழைக்கவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆயினும் 3 மாதங்கள் தங்கியிருந்து எலிசபெத்திற்கு தேவையான அனைத்து பணிவிடைகளையும் மரியா அன்புடன் புரிந்தார். இது மரியாவின் ஆளுமையில் பொதிந்துள்ள அன்பு எனும் பண்பை படம் பிடித்து காட்டும் நிகழ்வாகும். மரியாவின் அன்பு செயலுக்கு மற்றொரு சிறந்த உதாரணமாக கானாவூர் திருமண நிகழ்வு அமைகின்றது. அத்திருமண வீட்டில் மரியா இருந்தார் என்று நற்செய்தி குறிப்பிடுவது அவர் நெருங்கிய உறவினர் என்பதை உணர்த்துகின்றது. விருந்தினர்களை உபசரிக்கும் பொறுப்பில் மரியா இருந்ததால் அங்கே இரசம் தீர்ந்துவிட்ட குறையை அவர் கண்டறிந்தார். மணவீட்டார் யாரிடமும் உதவி கேட்காத நிலையிலும் அவர்களின் துன்பம் கண்டு மரியாவின் தாயுள்ளம் தவித்தது. அந்த துன்பத்தை துடைக்க தனது மகனால் மட்டுமே முடியும் என்று மரியா தீர்க்கமாக நம்பினார். மகனிடம் சென்று நிலையை விவரித்த போது இயேசு காலம் இன்னும் வரவில்லையே என பதிலளித்தார். ஆயினும் தாயின் அன்பு கட்டளையை மீற முடியாமல் இயேசு தனது முதல் அருங்குறியை செய்ய முன்வந்தார். பணியாளர்களிடம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று கூறி தயார் நிலையில் அவர்களை மரியா வைத்தார். தண்ணீரை திராட்சை இரசமாக மாற்றியதன் மூலம் இயேசுவின் இறை வல்லமை முதன்முறையாக அங்கே வெளிப்பட்டது. அன்னையின் பரிந்துரையால் கவலைகள் மறைந்து திருமண வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் பெருக்கெடுத்து ஓடியது. கானாவூர் புதுமை நமக்கு உழைப்பின் அவசியத்தையும் மனித ஒத்துழைப்பின் தேவையையும் ஒரு பாடமாக கற்பிக்கின்றது. இயேசு தண்ணீரை நிரப்பச் சொன்னபோது பணியாளர்கள்

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறளை சிந்திப்பதற்கு முயல்கிறோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீரின் ரமையாது உலகெனின், இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது, இயங்க முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. எனவே நீர் அது உயிர் ஆதாரம், உயிர் ஆற்றல். அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரென்றாலும் சரி, அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம், எவரென்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும். ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை. மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குறள் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஐமூலகங்களால் ஆன உலகம். நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற ஐமூலகங்கள். இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். கவிஞர் அறிவுமதி கூறுவார், மனித வாழ்வின் முழுதும் மரம்தான், இதை மனிதன் முழுதாய் மறந்தான், அதனால்தான் இந்த சிக்கல்கள். ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை, மரம், மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம். ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கையை பண்படுத்தி, இயற்கையை பாதுகாத்து, அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற, தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவிழப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழை நீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துக்களுள் எளிமை, இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம் அவர் ஏழு கட்டளைகளை கொடுத்து எட்டாம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை

0: நம் நண்பர். இயற்கை நம் உடன்பிறப்பு. ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன்தான் இந்த இயற்கையை படைத்தார். நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார். அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது. அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது. அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது. அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இல்லையேல் கடவுள் கேட்பார், காயினை நோக்கி கேட்டது போன்று, உன் தம்பி எங்கே? நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும், உன் அண்ணன், உன் அக்கா, இந்த இயற்கை எங்கே என்று. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த குரலை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் இரண்டு மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக தொடக்க நூல் 5:24 இறை வார்த்தையில், ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளை அவனை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக எலியா இறைவாக்கினர் சுழற்காற்றில் வழியாக விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை 2 அரசர்கள் நூலில் 2 அதிகாரத்தில் காண முடியும். மூன்றாவதாக அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. நாமும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றோம். 4வதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாள் தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திய பின்பு இன்று விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த விழாவில் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இல்லையா? நற்செய்தியிலே உலக முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்ற வாக்குறுதியை ஒருபுறம் கொடுத்திருக்கின்றார், ஒருபுறம் விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்றார். இதில் ஒரு முரண் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? இயேசு விண்ணகத்தில் இருக்கிறாரா என்ற இது போன்ற ஒரு குழப்பங்கள் எழுவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய பிரசன்னம் 4 விதங்களிலே வெளிப்படுகிறது என்பதை திருச்சபை சொல்கிறது. முதல் விதமானது மனு உருவான இயேசு, மனித தன்மையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசு. பொருளிகா சொல்வது போல கலாத்திற்கு எழுதப்பட்ட அந்த மடலில் 4 அதிகாரத்தில் 4 இறை வார்த்தையில், காலம் நிறைவேறிய பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இயேசு இந்த பூமியில் தோன்றினார். அன்னை மரியாள் கருவாக இயேசுவை தாங்கினார், குழந்தையாக பெற்றெடுத்தார், அந்த குழந்தைக்கு பால் ஊட்டி உணவூற்றி வளர்த்தார். 30 வருடங்களாக அன்னையோடு இயேசு பயணித்தார். கடைசி 3 வருடங்கள் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீடர்கள் இயேசுவோடு உண்டார்கள், நடந்தார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். இப்படி இந்த இயேசுனுடைய மனித தன்மையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை இது போன்ற நிகழ்வுகளால் நாம் காண முடியும். இதைத்தான் 1 யோவான் 1 அதிகாரத்தில் சீடராக இருக்கின்ற யோவான் மிக அருமையாக அந்த இறை வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தொடக்கம் முதல் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டுணர்ந்தோம் என்று சொல்வதெல்லாம் இயேசுனுடைய அந்த மனித தன்மையில் வெளிப்படுத்திய அந்த பிரசன்னத்தை குறித்து சொல்லுகின்றார். 2வது விதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, இயேசுடைய உயில் மகிமையின் உடலாக இறப்பை கடந்து உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னமாக இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 நாள் தம் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இறப்பை கடந்து நான் உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை, இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இது 40 நாட்கள் இந்த பூவுலகில் அரங்கேறியது. சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்திய அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த 2 வசனத்தில் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்க கேட்பது போல, உயிர் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமரச் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த மகிமையின் பிரசன்னம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். 3வதாக, இறை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு. இயேசு மூவர் இறைவனில் ஒருவராக இருக்கின்றார். இயேசு இறை தன்மையில் இருப்பதினால் எங்கும் யாபித்திருக்க வேண்டும். இறை தன்மைக்குரிய 6 பண்புகளில் இதுவும் ஒன்று. அப்படி இயேசு இறைத்தன்மையின் வழியாக எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். இந்த பிரசன்னத்தை தான் இன்று நற்செய்தியில் இயேசு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசு இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பிரசன்னம். 4வதாக, உணவின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவன். கத்தோலிக்க திருச்சபை இந்த மிகப்பெரிய கொடையை பெற்றிருக்கிறது. நற்கருணை வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரசன்னத்தை பெற்றிருக்கிறார். லூக்கா எழுதிய நற்செய்தியில் 24வது அதிகாரத்தில் எம்மாவுஸ் பயணத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நபராக பயணித்து அவர்களுக்கு இறைவார்த்தையெல்லாம் விளக்கி சொல்லி கடைசியில் அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை பிட்டார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார் என்று விவிலிய நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல 2 பிரசன்னங்களை நாம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவர்களோடு ஒரு மனிதராக பயணித்தது. நற்கரணையை பிற்கும் பொழுது இயேசுடைய நற்கரணை பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த 4 விதங்களிலே இயேசுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்றைய இறை வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு இறை தன்மையை நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். நற்கரணை வழியாக இன்னும் பருப்பொருளிலே உணவாக நம்மை தேடி வந்து நம்மோடு இரண்டன கலக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இயேசுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அழைப்பு. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? முதலில் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணிகள் என்று தெளிவான பார்வையோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடலில் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 3வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையில், விண்ணகமே நம் தாய் நாடு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். பல நேரங்களில் இந்த தெளிவான பார்வையை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த பூவுலகில் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். 1/2 நிலத்திற்காகவும் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல நேரங்களில் நாம் இந்த விண்ணக நிலை வாழ்வுக்குரிய அந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை குடும்பங்களிலே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள். 1/2 நிலத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் எத்தனை வருடங்களாக வாதாடி வாதாடி கடைசியில அவர்கள் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்ன அந்த ஓமைகளில் பணக்கார அந்த ஓமை, அந்த மனிதன் சொன்னான், என் விளைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சி நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்லிருக்கும் பொழுது இயேசு ஓமையில் சொல்லுகின்றார், இந்த இரவே நீ இறந்து விட்டாய் என்று சொன்னால் இவை எல்லாம் யாருடையதாக இருக்க போகிறது? கடவுள் முன்பாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்கிறாரே. ஆம் அன்புக்குரியவர்களே, விண்ணகமே தாய் நாடு என்று அந்த தெளிவான பார்வையில் பயணிப்பவர்கள் இந்த உலக செல்வங்களை ஞானத்தோடு பயன்படுத்துவார்கள். இந்த உலக செல்வங்களின் வழியாக விண்ணுலகத்திற்கான கடவுள் முன்பாக நாம் கொடுப்பதற்கான அந்த செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பூ உலகின் பயணத்தின் வழியாக விண்ணகத்திலே அவர்கள் இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். இந்த தெளிவான பயணத்தில் இருக்க நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். இரண்டாவதாக, நற்செயல் புரிவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பவுலடியார் சொல்லுகின்றார் 2:10 இறைவார்த்தையில், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமடல் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் மத்திய எழுதிய நற்செயல் 5:16 இறைவார்த்தையில், உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிருக, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நாம் நற்செயல் புரியும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். 3வதாக, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அவர்களும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் மிக ஆழமான ஒரு போதனை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை என்று ஒரு பொருள்படும். அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான போதனை ஒளிந்திருக்கிறார். இயேசுனுடைய கட்டளைகள் 2 ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின 22 நாம் பார்க்கும் பொழுது, எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனையும் அன்பு செய். இந்த 2 கட்டளைகள் திருச்சட்டத்திற்கும் இறை வாக்குநூல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரே, இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் பிறரை அன்பு செய்வதன் வழியாக, கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பிறரை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய விண்ணேற்பு, நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நமக்குள்ளாக இந்த கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நற்செயல் புரிவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நான் நற்செயல் புரிகின்றேனா? கடவுள் கொடுத்த அன்பு கட்டளைகளை நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்து கடவுளுக்கு நான் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும். இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வோம். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி தொடரில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வாழ்த்துகள். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் குறளை சிந்திப்பதற்கு முயல்கிறோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. நீரின் ரமையாது உலகெனின், இந்த உலகம் நீர் இல்லாமல் அமைய முடியாது, இயங்க முடியாது, செயல்பட முடியாது, வாழ முடியாது. எனவே நீர் அது உயிர் ஆதாரம், உயிர் ஆற்றல். அந்த நீர் இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது என்பதனால் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவரென்றாலும் சரி, அவர் முனிவராக இருக்கலாம் அல்லது ஒரு எளிய மாந்தராக இருக்கலாம், எவரென்றாலும் இங்கு மழை என்பது இல்லாமல் போய்விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது கூட அங்கு குறைவாகிவிடும். ஆக மனித வாழ்க்கையில் ஒழுக்கம் நிலைத்து நிற்பதற்கு கூட அங்கு மழை தேவை. மழையின்றி எதுவும் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காக குறள் நெறி இத்தகைய ஒரு அழுத்தத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகம் ஐமூலகங்களால் ஆன உலகம். நிலம், நீர், வழி, வெளி, ஒளி என்கிற ஐமூலகங்கள். இந்த இயற்கை இல்லாமல் மனிதர் வாழ முடியாது. ஆனால் மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கை இருக்க முடியும், இயங்க முடியும். கவிஞர் அறிவுமதி கூறுவார், மனித வாழ்வின் முழுதும் மரம்தான், இதை மனிதன் முழுதாய் மறந்தான், அதனால்தான் இந்த சிக்கல்கள். ஆக மனித வாழ்க்கையில் முழுவதும் இந்த இயற்கை, மரம், மழை என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இவற்றை பேணி காப்பது என்பதுதான் மனித வாழ்வுக்கே அடித்தளம். ஆக இயற்கை பேணி காக்கப்பட வேண்டும். இதைத்தான் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம். இறைவன் ஆதாம் ஏவாளுக்கு ஆதி பெற்றோருக்கு கொடுத்த கட்டளைகளுள் முதன்மையான தலை சிறந்த ஒரு கட்டளை, ஏதேன் தோட்டத்தில் அவர்களை நிலைநிறுத்தி இந்த தோட்டத்தை, இந்த உலகத்தை, இந்த இயற்கையை பண்படுத்துங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். இயற்கையை பண்படுத்தி, இயற்கையை பாதுகாத்து, அதன் அடிப்படையில் இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற, தலைமுறை தலைமுறையாக இறைவனுடைய திருவுளப்படி வாழவிருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே பாதுகாப்போடு வாழ்வதற்கு இந்த மழை நீர் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக நாம் செய்ய வேண்டும். அதற்கு இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த கருத்துக்களுள் எளிமை, இயற்கை நேயம் என்றெல்லாம் அவர் சுட்டி காட்டுகிறார். இரக்கத்தின் முகமாக திகழ்கின்ற நாம் அவர் ஏழு கட்டளைகளை கொடுத்து எட்டாம் கட்டளையாக இந்த இயற்கையை பேணி காத்தல் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். இயற்கை பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். இயற்கை நம் நண்பர், இயற்கை நம் உடன்பிறப்பு. ஏனென்றால் நம்மை படைத்த அந்த இறைவன் தான் இந்த இயற்கையை படைத்தார். நம்மை படைப்பதற்கு முன்னதாகவே அந்த இயற்கையை படைத்தார். அந்த இயற்கை நம் மூல ஆதாரமாக இருக்கிறது. அந்த இயற்கை நமக்கு துணை நிற்கின்ற தோழராக நிற்கிறது. அந்த இயற்கை நம் உடன்பிறப்பாக நிற்கிறது. அந்த உடன்பிறப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இல்லையேல் கடவுள் கேட்பார், காயினை நோக்கி கேட்டது போன்று, உன் தம்பி எங்கே? நம்மை பார்த்து அவர் கேட்கக்கூடும், உன் அண்ணன், உன் அக்கா, இந்த இயற்கை எங்கே என்று. எனவே மீண்டும் ஒருமுறை இந்த குறளை நாம் சொல்லி இன்று உறுதிப்படுத்திக் கொள்வோம். நீரின் ரமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையாது ஒழுக்கு. வணக்கம், நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். பழைய ஏற்பாட்டில் இரண்டு மனிதர்கள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக தொடக்க நூல் 5:24 ஏனோக்கு கடவுளோடு நடந்தார், கடவுளை அவனை எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் காண முடியும். இரண்டாவதாக எலியா இறைவாக்கினர் சுழற்காற்றில் வழியாக விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை 2 Kings 2 காண முடியும். மூன்றாவதாக அன்னை மரியால் ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்பதை திருச்சபை விசுவாச சத்தியமாக அறிக்கையிடுகின்றது. நாமும் நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொள்கின்றோம். 4வதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்கின்றோம், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு 40 தம் சீடர்களுக்கு காட்சி கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை வெளிப்படுத்திய பின்பு இன்று விண்ணகத்திற்கு ஏறி செல்வதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய இந்த விழாவில் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்று விட்டார் என்று சொன்னால் இயேசு நம்மோடு இல்லையா? நற்செய்தியிலே உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கின்ற வாக்குறுதியை ஒருபுறம் கொடுத்திருக்கின்றார், ஒருபுறம் விண்ணகத்துக்கு ஏறி செல்கின்றார். இதில் ஒரு முரண் இருப்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இயேசு எங்கே இருக்கிறார்? இயேசு நம்மோடு இருக்கிறாரா? இயேசு விண்ணகத்தில் இருக்கிறாரா என்ற இது போன்ற ஒரு குழப்பங்கள் எழுவதை நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நாம் தெளிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருச்சபை நமக்கு சொல்லுகின்ற ஆழமான போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுனுடைய பிரசன்னம் 4 விதங்களிலே வெளிப்படுகிறது என்பதை திருச்சபை சொல்கிறது. முதல் விதமானது மனு உருவான இயேசு, மனித தன்மையில் தன்னை வெளிப்படுத்திய இயேசு. பவுலிகா சொல்வது போல கலாத்திற்கு எழுதப்பட்ட அந்த மடலில் 4:4 காலம் நிறைவேறிய பொழுது பெண்ணிடம் பிறந்தவராக கடவுள் இயேசு இந்த பூமியில் தோன்றினார். அன்னை மரியாள் கருவாக இயேசுவை தாங்கினார், குழந்தையாக பெற்றெடுத்தார், அந்த குழந்தைக்கு பாலூட்டி உணவூற்றி வளர்த்தார். 30 வருடங்களாக அன்னையோடு இயேசு பயணித்தார். கடைசி 3 வருடங்கள் சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். சீடர்கள் இயேசுவோடு உண்டார்கள், நடந்தார்கள், அவருடைய போதனையை கேட்டார்கள். இப்படி இந்த இயேசுனுடைய மனித தன்மையில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை இது போன்ற நிகழ்வுகளால் நாம் காண முடியும். இதைத்தான் 1 Johannes 1 சீடராக இருக்கின்ற யோவான் மிக அருமையாக அந்த இறை வசனத்தின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். தொடக்க முதல் இருந்த வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், தொட்டுணர்ந்தோம் என்று சொல்வதெல்லாம் இயேசுனுடைய அந்த மனித தன்மையில் வெளிப்படுத்திய அந்த பிரசன்னத்தை குறித்து சொல்லுகின்றார். 2வது விதத்திலே இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக, இயேசுடைய உயில் மகிமையின் உடலாக இறப்பை கடந்து உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னமாக இருக்கின்றது. உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு 40 தம் சீடர்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். நான் உயிர்த்தெழுந்திருக்கிறேன், இறப்பை கடந்து நான் உயிர்த்தெழுந்து நான் வந்திருக்கிறேன் என்பதை இயேசுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். இது 40 இந்த பூவுலகில் அரங்கேறியது. சீடர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக வெளிப்படுத்திய அந்த பிரசன்னம், உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் இன்றைய 2வது வாசகத்தில் பவுலிகார் எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் படிக்க கேட்பது போல, உயிர் இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து அனைத்திற்கும் மேலாக உயர்த்தி விண்ணுலகில் வலப்பக்கத்தில் அமரச் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய இந்த மகிமையின் பிரசன்னம் கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார் என்பதை நாம் விசுவாச அறிக்கையாக நாம் சொல்லுகின்றோம். 3வதாக இறை தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இயேசு. இயேசு மூவர் இறைவனில் ஒருவராக இருக்கின்றார். இயேசு இறை தன்மையில் இருப்பதினால் எங்கும் யாபித்திருக்க வேண்டும். இறை தன்மைக்குரிய 6 பண்புகளில் இதுவும் ஒன்று. அப்படி இயேசு இறைத்தன்மையின் வழியாக எல்லா இடங்களும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன. இந்த பிரசன்னத்தை தான் இன்று நற்செய்தியில் இயேசு வாக்குறுதியாக கொடுக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இது இயேசு இறைத்தன்மையில் வெளிப்படுத்துகின்ற பிரசன்னம். நான்காவதாக, உணவின் வழியாக தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவன். கத்தோலிக்க திருச்சபை இந்த மிகப்பெரிய கொடையை பெற்றிருக்கிறது. நற்கருணை வழியாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற அந்த பிரசன்னத்தை பெற்றிருக்கிறார். லூக்கா எழுதின செய்தியில் 24 அதிகாரத்தில் எம்மாவுஸ் பயணத்தை நாம் உற்று நோக்கும் பொழுது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சீடர்களோடு ஒரு நபராக பயணித்து அவர்களுக்கு இறை வார்த்தையெல்லாம் விளக்கி சொல்லி கடைசியில் அவர்களோடு தங்கிய பொழுது அப்பத்தை பிட்டார். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களிடமிருந்து மறைந்து போனார் என்று விவிலியம் நமக்கு சொல்கிறது. அந்த இடத்துல இரண்டு பிரசன்னங்களை நாம் பார்க்க முடியும். இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த அந்த பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம், அவர்களோடு ஒரு மனிதராக பயணித்தது. நற்கரணையை பிற்கும் பொழுது இயேசுடைய நற்கரணை பிரசன்னத்தை அவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இருந்து மறைந்து போகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நான்கு விதங்களிலே இயேசுனுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இன்றைய இறை வார்த்தைகளை ஆழமாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு இறை தன்மையில் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். நற்கருணை வழியாக இன்னும் பருப்பொருளிலே உணவாக நம்மை தேடி வந்து நம்மோடு இரண்டன கலக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்படி இந்த இயேசுடைய உயிர்த்தெழுதல், இந்த விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன? இயேசுக்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் அழைப்பு. நீங்கள் என் சாட்சிகள் என்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார். நாம் எப்படி இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும்? முதலில் நாம் விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணிகள் என்று தெளிவான பார்வையோடு இருக்கும் பொழுது இயேசுவுக்கு சாட்சி பகர்கின்றோம். பிலிப்பியருக்கு எழுதிய அந்த திருமடலில் பவுலடிகளா சொல்லுகின்றார், 3:20 இறை வார்த்தையில், விண்ணகமே நம் தாய் நாடு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விண்ணகத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற பயணிகள். பல நேரங்களில் இந்த தெளிவான பார்வையை நாம் மறந்து விடுகின்றோம். இந்த பூவுலகில் ஏதோ 1000 ஆண்டுகள் வாழ்வதை போல மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கிறோம். 1/2 நிலத்திற்காகவும் சொத்துக்காகவும் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் பல நேரங்களில் நாம் இந்த விண்ணக நிலை வாழ்வுக்குரிய அந்த பாதையை நாம் மறந்து விடுகின்றோம். எத்தனை குடும்பங்களிலே ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் குழந்தைகளுக்குள்ளாக, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எவ்வளவு பெரிய போராட்டங்கள். 1/2 நிலத்தை கூட விட்டு கொடுக்க முடியாமல் நீதிமன்றங்களுக்கு சென்று அந்த இடத்திலே அவர்கள் எத்தனை வருடங்களாக வாதாடி வாதாடி கடைசியில அவர்கள் இருப்பதை கூட அனுபவிக்க முடியாமல் அவர்கள் பகையோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இயேசு சொன்ன அந்த ஓமைகளில் பணக்கார அந்த ஓமை, அந்த மனிதன் சொன்னான், என் விளைச்சல் எனக்கு அதிகமாக இருக்கிறது, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டுவேன், நெஞ்சிய நீ உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்லிருக்கும் பொழுது இயேசு சொல்லுகின்றார், இன்று இரவே நீ இறந்து விட்டாய் என்று சொன்னால் இவை எல்லாம் யாருடையதாக இருக்க போவார்? கடவுள் முன்பாக கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாரே. ஆம், அன்புக்குரியவர்களே, விண்ணகமே தாய் நாடு என்று அந்த தெளிவான பார்வையில் பயணிப்பவர்கள் இந்த உலக செல்வங்களை ஞானத்தோடு பயன்படுத்துவார்கள். இந்த உலக செல்வங்களின் வழியாக விண்ணுலகத்திற்கான கடவுள் முன்பாக நாம் கொடுப்பதற்கான அந்த செல்வத்தை அவர்கள் சேர்த்துக் கொள்வார்கள். இந்த பூ உலகின் பயணத்தின் வழியாக விண்ணகத்திலே அவர்கள் இடத்தை வாங்கிக் கொள்வார்கள். இந்த தெளிவான பயணத்தில் இருக்க நாம் இறைவனுக்கு சான்று பகர்கின்றோம். இரண்டாவதாக, நற்செயல் புரிவதற்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமடல் பவுலடிகளார் சொல்லுகின்றார், 2:10 இறை வார்த்தையில், நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் கலாத்தியருக்கு எழுதிய இந்த திருமடலில் 6:9 நன்மை செய்வதில் மனம் தளராமல் இருங்கள் என்று சொல்லுகின்றார். மேலும் மத்திய எழுதிய நற்செயல் 5:16 இறை வார்த்தையில், உங்கள் ஒளி மனிதன் முன் ஒளிருக, அப்பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு விண்ணக தந்தையை அவர்கள் போற்றி புகழ்வார்கள். நாம் நற்செயல் புரியும் பொழுது நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய சீடர்கள், இயேசுனுடைய சீடர்கள் என்பதற்கு சான்று பகர்கின்றோம். 3வதாக, இயேசுனுடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம். இந்த நற்செய்தியில் இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த அவர்களும் என்ற அந்த ஒரு வார்த்தையில் மிக ஆழமான ஒரு போதனை ஒளிந்திருக்கிறது. அவர்கள் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை என்று ஒரு பொருள்படும். அவர்களும் கடைபிடிக்குமாறு கற்பீங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பியுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான போதனை ஒளிந்திருக்கிறார். இயேசுவினுடைய கட்டளைகள் இரண்டு கட்டளைகளாக ரத்தன சுருக்கமாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின 22 நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் கடந்த கடவுளை அன்பு செய், எல்லாம் கடந்து மனிதனையும் அன்பு செய். இந்த இரண்டு கட்டளைகள் திருச்சட்டத்திற்கும் இறை வாக்குநூல்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்று இயேசு சொன்னாரு. இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நாம் பிறரை அன்பு செய்வதன் வழியாக, கடவுளுடைய அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக பிறரை அன்பு செய்வதன் வழியாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், இயேசுவுக்கு சாட்சிகள் என்பதை வெளிப்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, இயேசுவுடைய விண்ணேற்பு, நாம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் இந்த அழைப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நமக்குள்ளாக இந்த கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விண்ணகத்தை நோக்கிய பயணிக்கின்ற பயணியாக நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நற்செயல் புரிவதற்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்து வழியாக என்பதை உணர்ந்து நான் நற்செயல் புரிகின்றேனா? கடவுள் கொடுத்த அன்பு கட்டளைகளை நான் என் வாழ்க்கையில் கடைபிடித்து கடவுளுக்கு நான் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம். இறைமகன் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்மை வழிநடத்தட்டும். இயேசுவுக்கு நாம் சான்று பகர்வோம். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.